அருணாரிந்தி அவோதர்வோனி பெண்ணருணம் ஸ்ரீ கரதம் கே தோகீதே ஸ்ரீமலோங்லாங்ஹம் சிரிங் போகிரி சொன்முங்ரிதம் ஜி சிமி கர்போ மரளி பென்லோஜெங் தோய் ஜெங் நீதே ஸ்ரீமலோங்லாங்ஹம் சிவோஹம் லாங் சி சரதம் பிரோமேரி மேகர் போ மரளி பெஞ்சிரேங் போகிரி சரலோ சம்புயுஸ்தி சரகாரி லோரி தங்தி சீ சிரேங் போகிரி பிச்சிங் மணிம்ரி மணிம் கேலன்றி சிச்சரணம் கிந்தோரி ஜு அங்கி சீதங்கி சீச்சரணம் நாங்கோதி சிசர்காரி லோரி சரணம் சேதாங்கி நிமாஹு மாத்காலி நேஹி இதாக்காலி சர்காரி லோரி சங்சாரா சரலி தங்கி சி நே சரக்காரி லோரி நீ நங்கு நங்கலோ ஜுஞ்சி சும்சியாருன்சி நீ பசன் கேதோஜி சும்சியா சரலி அஃபன் ராய் கொம்ஜி பூ அஞ்சரணம் கிந்தோரி தங்கி சிபங்கவேகே ஜன்சி அத்தேங்கிரி ரென்சி சர்காரி லோரி சிச்சேவானாரிந்தி சிசெங் ஆங் தோங் தாப்ளி சிசெங் ஆரோங் தாப்ளி சொன்மோங் இன் இங் தொன்சி அருண் ஆரிந்தி நாங் சீலோ ஜெங் நீ தங்தி